ரொம்ப சசாரும் கவலோ குழுமா ஆயிலாலேந்து அப்பாலும் தகாஜ ஊச்சி பலவுபே பெம்சாலா பெம்சாலா பஜாலா மாயே ஓக்கலா நஞ்ச அவாக்கும் தகாஜ மிட்டுமிரு ஊச்சி அவாக்காலே லெல்லும் சபேசா வெஞ்சாயே சபேசா மாஜாங்காதிஜி மாயே சாம்பேவு பாபாங்க பாஸ் போய் கம்பலா கபேவே வந்தே சந்தேலா ஃபுட்போக்கலா பாபா அபா தேத்தாலா அபாயே குய் மாஷி இம்மாஷி அபாபா வெஞ்சாலா ஏரெட்வே ubani wakambona yena elemukela leyo mali lapho kuramabosa kwayena lo othi uveze ukuthi uthathe imali wayekhona yenena lapho ngoba wachaza kasho ukuthi wangekambize unkosikazi womuntu abafonelani futhi nojazid unkosikazi womuntu kusho ukuthi-ke lo ongafuni ukuza